0: பிரகாச
1: இன்னே
0: உனக்கே நாச்சி ரோஜ ரோஜ கரியே பகவான் குரு நந்த ராம சாப கலந்தரி கருஜ ஹானத்தை.